0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் முறிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: மீ ஃபாத்மத் சூனா.